அதி ஏவரெங் ஹமகஷவரும் கலேகஃபானங் அதாவே திருவே உந்தகூகோ கலேகஃபானு மக்காக பிமும் பேரு கொல்லும கே குளவுவே எஹெம்வி நம ஏரும் குட வகுத்து கொளக்கம் மெனுவி கலேகஃபான ஃபஹம் ஏவரென்னகம் எதாகும் நுத்துபெவேனதே.

அதிஹமகஷவரும் திமன் ரஸ்கலாங்க இராத குரவ்வாஃபி நம கலேகு ஃபான திமன் ரஸ்கலாங்க வஹை குரவ்வி தகிதி கெந்தவாஃபா ஹுஷீமே தெங் எகமாமெது திமன் ரஸ்கலாங்கியா தெகுள கலேகு ஃபானங் எஹீ தெருவானே மீஹகு கலேகு ஃபானக ஃபெனிவடே நுகன்னவானதே.

அதிஹமகஷவரம் திமன் ரஸ்கலாங்க இராத குரவ்வாஃபி நம கலேகு ஃபான திமன் ரஸ்கலாங்க வஹை குரவ்வி தகிதி கெந்தவாஃபா ஹுஷீமே தெங் எகமாமெது திமன் ரஸ்கலாங்கியா தெகுள கலேகு ஃபானங் எஹீ தெருவானே மீஹகு கலேகு ஃபானக ஃபெனிவடே நுகன்னவானதே.